ஆயிரம் சதரணும் சாய் கோய் பி காம் கர்த்தே ஹோ, பிஸ்னஸ் கர்த்தே ஹோ, டாக்டரி கர்த்தே ஹோ, வகாலத் கர்த்தே ஹோ, ஜோ பி குச் கர்த்தே ஹோ, லேகன் ஜிஸ் அஸ்தான் பர் ஆப் சம்மன் சம்பரக் மே ஆதே ஹோ, வோ ஆப்கி சலன் சே ஏசே மேசூஸ் கர்த்தே ஹே, கி யே நியாரி ஔர் அலோகிக் ஹே, கி சாதாரண் சமஜ்தே ஹே, ஏசே தோ லோகிக் பி ஹோதே ஹே, காம் கி விசேஷ்தா நஹீ, லேகன் ப்ராக்டிகல் லைஃப் கி விசேஷ்தா, பஹுத் அச்சா பிஸ்னஸ் ஹே, பஹுத் அச்சா வகாலத் கர்த்தா ஹே, பஹுத் அச்சா டைரக்டர் ஹே, யே தோ பஹுத் ஹே, ஏக் புக் நிகழ்த்தா ஹே நா ஜிஸ்மே விசேஷ ஆத்மாவோ கா நாம் ஹோதா ஹே, கித்தனோ கா நாம் ஆதா ஹே, பஹுத் ஹோதே ஹே, இஸ்னே யே விசேஷ்தா கி, யே இஸ்னே விசேஷ்தா கி நாம் ஆகே, லேகன் ஜினோனே பி உடானா தோ சப்கோ சாஹியே, லேகன் ஜினோனே உடாயா ஹே, ஔர் உடானா ஹீ ஹே, ஹர்ஷ்